சத்யநாராயண, அருண்குமாரி, அசோக் குமார், மானசவீண, மோக்ஷஸ்ரீ, மோனிஷ், சுஜாதா நகர் ஒங்கோல் நிச்சி, தாளூரி ஸ்ரீனிவாஸ் சக்கரவர்த்தி, மாதவி, எலமஞ்சேரி பசிம கோதாவரி ஜில்லா நிச்சி, భద్రాద్రి కొత్తగూడెం జిల్లా రాంపురం నుంచి.